0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

இருபதுவ தேதி காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலகின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லெனு ஹம்பின். க்ஷேத்ர தரிசனம் கூட

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம் சுந்தர

பவித்ரமுனுரன்ம சமரபூமி பாண்டித்யமுனசால பிரக்யாதிகாஞ்சினா

ஆனந்தமோ பின்னை தொலகின் க்ஷேத்ர தர்சனம் கூட செல்லெனு ஹம்பின் க்ஷேத்ர தர்சனம் கூட